வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் நிகழ்ச்சி. மீண்டும் இந்த வெள்ளி இரவில் உங்க எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் உங்க ஹரிதா பேசுறேன். இது உங்கள் இரவின் தாலாட்டுகள். ஸோ இன்னைக்கு ரேடியோத்தான் நிகழ்ச்சி எல்லாம் முடிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நமக்கு என்ன கண்டென்ட்னா, இந்த கண்டென்ட்டும் பர்டிகுலராக நம்ம எடுத்து இது வரைக்கும் பேசினதே கிடையாது. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கண்டென்ட் தான். ஸோ கண்டென்ட் என்னன்றதை பேசுறதுக்கு முன்னாடி வாங்க நாம் போயிட்டு ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்ன் த்ரீ சிஆர் வானொலி மற்றும் இன்பத் தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் நிகழ்ச்சி. ஸோ தொடர்ந்து நாம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பாட்டு மட்டும் கேட்டுட்ருக்குறோம். ஓகே, அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு இன்றைக்கி நம்மளுடைய ப்ரோக்ராமை முடிவுக்கு கொண்டு வந்தாச்சு. இதே மாதிரி ஒரு இதே மாதிரி இல்லை, அடுத்த வாட்டி ஒரு நல்ல கண்டென்ட்டோட வரேன். இன்றைக்கி கண்டென்ட்டே இல்லாமல் வந்துட்டேன். சரி, ஒரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்த வாரம் நாம் எல்லோரும் சந்திக்கலாம். அத்துடன் உங்களிடமிருந்து விடுபெறுவது நான் உங்கள் ஹரிதா, தொழில்நுட்ப உதவியாளர் பாவன் நச்சந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தூரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் த்ரீ சிஆர் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம்.